0: தந்தோ தே
1: ஹோரே அழச்சே உச்சமண்டலா
0: தனக்கு சைமுவா பா கப்பி தந்தோ தே அனுமன்ன அபோர்சா அங் பிரேப்
1: கபலுக அழச்சி அங்கனங் புல்சா சப்ரி பூத்தங்கான நஷா உகாசேன்
0: அனுமன்